ஸ்தானம் சாச்சு காண்டன் ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் ஜீவிக்கன் தன்ன தன்ன சத்குரு